ஹலோ, சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சூப்பர், சரி.

உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி உங்கள் விருப்ப பாடல்களை சபரி இணையதள வானொலியில் பதிவிட்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 12:12:48. நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் பாடல் ஒன்று ஒளிபரப்பாகும். உறவுகள் பாடல் வேண்டுமென்றால் பதிவிட்டு பாடல்களை கேட்டு ரசியுங்கள். இதோ எனது விருப்பத்தில் பாஷா என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், தத்துவ பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

தேன்மொழி சகோதரி ஆரணி பிரகாஷ் இன்னொரு உறவு இணைஞ்சிருக்காங்க. இவர்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது. கேட்டு ரசிங்கள்.

ஒலித்த முதல் பாடல் பாட்ஷா என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த வயதில் எப்படி வாழ வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் கைவண்ணத்தில் அருமையாக நமக்கு எடுத்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். சிறப்பான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு ரசித்தோம். ஆரணி பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வாங்க ஐயா, நன்றி. அகில சகோதரி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல். ஆரணி பிரகாஷும் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, அகிலா சகோதரி விருப்ப பாடலை தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். படம் புதிய பறவை பாடல் உன்னை ஒன்று கேட்பேன் இந்த பாடல் வரியில் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி, கேட்டு ரசிக்கலாம். நேரம் 12:19:20 உன்னை ஒன்று கேட்பேன் அழகான பாடல் ஒலிக்கிறது.

புதிய பறவை என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். உன்னை ஒன்று கேட்பேன் என்ற பாடல் வரியில் ஒரு அருமையான பாடல். மிக்க நன்றிகள் சகோதரி. பாடலை பதிவிட்ட சகோதரி தான் ஆலய காணோம். பாடல் கேட்டாங்களா என்னன்னு தெரியல. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆரணி பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் என்றென்றும் காதல் என்ற படத்திலிருந்து சலக்கு சலக்கு இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:24.

ஒழித்த பாடல் என்றென்றும் காதல் என்ற படத்திலிருந்து ஆரணி பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள் சகோதரரே. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு சபரி இணையதள வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அழகான அற்புதமான பாடல் நிகழ்ச்சியில் பாடல். அடுத்த பாடலாக எனது விருப்பத்தில் ஒரு பாடல், உறவுகள் பாடல் வேண்டும் என்றால் பாடலை பதிவிட்டு கேட்டு ரசிக்கலாம் சபரி இணையதள வானொலியில். இது வாட்ஸ்அப் நேயர் விருப்பம், உங்கள் விருப்ப பாடல்களாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை பதிவிட்டு பாடலை கேட்டு ரசிங்கள் அன்பு உறவுகளே. இதோ எனது விருப்பத்தில் ஒரு பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழகிய நதி என அந்த நதி என்ன சொல்கிறது என்று இந்த பாடலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:30 26 வினாடிகளில் ஒலிக்கிறது.

ஒழித்த பாடல் எனது விருப்பத்தில் ஒழித்து சென்றது அந்த அழகான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எனது விருப்பத்திலே ஒளிபரப்பாகிறது. சொல்ல துடிக்குது மனசில் மனசு, இந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் உறவுகள் பாடல் பதிவிட்டால் உடனே பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரதி சகோதரி இணைஞ்சு கேட்டிருக்காங்க. இன்னொரு உறவும் இணைஞ்சி பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல்.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

ஒழித்த பாடல் எனது விருப்பத்தில் ஒழித்து சென்றது. நிகழ்ச்சியில் சபரி வானொலி இயக்குனர் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டிருக்காரு, கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். பாரதி சகோதரியும் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, இருவருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக பாடல்கள் ஒளிபரப்பாகும். நேரம் 12:49. எனது விருப்பத்தில் பாடல் ஒன்று ஒளிபரப்பு செய்துவிட்டு அடுத்த பாடலை உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்பு செய்கிறேன். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இதோ எனது விருப்பத்தில் ஒரு பாடல் வருகிறது, அந்த பாடலை கேட்டுவிட்டு அடுத்த பாடல் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் பாடல் வேண்டுமென்றால் பதிவிடலாம்.

பாடல் ஒலித்த நேரம் 12:55, 26 வினாடிகள். பொன்விழா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது எனது விருப்பத்தில். நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி, அதாவது எனக்கு பாட்டு சத்தமே கேட்கலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் மொபைலில் எதனா பிரச்சனை இருக்கும் சகோதரி, தெளிவாகத்தான் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. நிகழ்ச்சியில் தசவதாரம் என்ற படத்தில் ஓம் நமோ நாராயணா என்ற பாடல் விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது. ஒரு அழகான பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. நிகழ்ச்சி நேயர் விருப்பம் உங்கள் விருப்ப பாடலாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ கீதநேசன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் வருகிறது அந்த அழகான பாடல்.

ஒளித்த பாடல் தசவதாரம் என்ற படத்தில் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. ஓம் நமோ நாராயண என்ற பாடல் வரிகளில், அதாவது ஒவ்வொரு மனிதனையும் வந்து எப்படி வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அதன் வலி வேதனை எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஒரு சிறப்பான பாடல் வரி. அந்த ஒவ்வொரு வரியும் அழகாக இருந்தது. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடலை பதிவிட்டமைக்கு. நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி சிறப்பான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்கீங்க சகோதரி, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. அடுத்த பாடல் பாரதி சகோதரி விருப்பத்தில் தான். அடுத்த பாடல் நினைச்சாலே இனிக்கும். இந்த படத்திலிருந்து பாரதி கண்ணம்மா நீ யாரடி சின்னம்மா இந்த பாடல் வரிகளில் வந்து கேட்டிருக்காங்க சகோதரி. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 1:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது RJ பிரியா வீரமணி. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாரதி சகோதரிக்கா விருப்பத்தில் இந்த பாடல். பாரதி சகோதரிக்கும் பாடலுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கார் சகோதரி. அருமையான பாடல். நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி சரியான பாடல்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். பாரதி சகோதரி, புரட்டாசி மாதம் முதல் நாள் பாடல் பெருமாள் பாடல் அருமை அப்படின்னு சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு அந்த பாடலுக்கு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, பாரதி பாடலில் உன் பெயரும் என் பெயரும் வருகிறது, அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. மனதை தொட்ட பாடல், பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க பாரதி சகோதரி, நன்றிகள். செல்வி சகோதரி, செங்குருவி செங்குருவி என்ன படம், செங்குருவி செங்குருவின்றது நாலஞ்சு பாடல்கள் இருக்கிறது, அது காரமடை செங்குருவியா இல்லை என்னன்னு தெரியல சகோதரி. அந்த பாடல் இந்த பாடல் தான் நினைக்கிறேன், நன்றிகள். பாரதி சகோதரி ஒரு காட்சி படம், இரண்டு காட்சி படம் கொடுத்துருக்காங்க. தேன்மொழி சொல்லம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, பாரதி கண்ணம்மா சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் ஒரு அருமையான அருமையிலும் சிறப்பான சிறப்புமிக்க பாடல், சூப்பரான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். அவன்தான் மனிதன் படத்திலிருந்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இந்த பாடல் சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் தேன்மொழி முருகன், பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு சகோதரியும் வள்ளி என்றவங்க பெயரில் பெயரும் கொடுத்துருக்காங்க, அவர்களுக்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்புங்கள் என்று சொல்லியிருக்கீங்க சகோதரி. கண்டிப்பாக ஒலிபரப்பு செய்கிறேன். இயக்குனர் அவர்கள் பாடலுக்கும் சிறப்பான பாடல் அருமையான பாடலை தேர்வு செய்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் வந்து என்னென்ன நினைச்சாலும் ஒரு நாள் எப்பவுமே நிலைக்க போகிறதில்லை மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு நாள் இறைவனடி சேரதான் வேண்டும். அந்த வகையில் இந்த பாடல் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் கவிஞர். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:11:28 மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் அவன்தான் மனிதன் என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான தத்துவ பாடல் ஒலித்து சென்றது. இந்த படம் வந்து 1975 வெளியானது. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, மஞ்சுளா, ஆர் முத்துராமன் இவர்கள் நடிச்சிருப்பாங்க சேர்ந்து. ஏன்னா இந்த பாட்டோட வரிகளே வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து எப்படி தான் யோசனை பண்ணி எழுதினாருன்னு தெரியல. அதனால் ரொம்ப ஒரு அற்புதமான தத்துவ பாடல். டிஎம் சௌந்தரராஜன் அழகாக பாடியிருப்பார் இதில். மிக்க நன்றிகள் சகோதரி, ஒரு அருமையான பாடல் பதிவிற்கு. தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. நன்றிகள். அடுத்த பாடல் கேட்பதற்கு முன்பதாக சபரி வானொலி இயக்குனருக்கு என்ன ஒரு தத்துவ பாடல், ஒரு பாடல் வரியை கொடுத்துருந்தாரு, ஏனோ டெலீட் பண்ணிட்டாரு, அது எனக்கு புரியலன்னு சொன்னார். காட்டு மனம் இருந்தால் அப்படின்னா, அதாவது அது எதுக்கு அந்த பாடல் வரியை கவிஞர் வந்து அந்த பாட்டில் வந்து வச்சார்னா, காட்டு மனம்னா காடு வந்து எல்லா மரம் செடி கொடி கல் முள் எல்லாமே இருக்கும், அந்த காட்டில் வந்து எல்லாமே இருக்கும். அந்த பாதையை வந்து நம்ம கடந்து போனோன்னா ரொம்ப ரொம்ப கடினம். அதாவது கல் வந்து பார்த்து பாதையே இருக்காது, அந்த கல் வந்து பார்த்து காலை வைக்கணும். அதே மாதிரி முள் சைடில் வந்து முள் மாட்டோம். அதே மாதிரி எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். அதனால் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காட்டில் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் அந்த பாடலோட வரி. அதை டெலீட் பண்ணிட்டார் யானோ. நன்றிகள் தேன்மொழி சகோதரி, மிக்க மகிழ்ச்சி சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடல் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் செங்குருவி செங்குருவி பாடல் வந்து நான் பதிவிறக்கம் செய்யலை. எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வானம்பாடி என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கிறது. எனது விருப்பத்தில் பாடல் ஒலிக்கும் நேரம் 1:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எனது விருப்பத்தில் வானம்பாடி என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான தத்துவ பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் அருமையான காதல் தத்துவ பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருமூர்த்தி என்ற படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி காரமடை செங்குருவி. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செல்வி செல்வம் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் வருகிறது. அடுத்த பாடலாக கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் திருமூர்த்தி என்ற படத்திலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினருடன் சேர்ந்து பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் யார் விருப்பத்தில் என்றால் செல்வி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், சிறப்பான பாடல், அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, நன்றிகள். சபரி வானொலி கீதநேசன் ஐயா இணைஞ்சி தேன்மொழி சகோதரி பதிவுக்கு, செம்ம, இப்படி ஒரு பதிவை நான் பார்க்கவே இல்லை, சூப்பர், வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க சார் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. மாடி வீட்டு ஏழை என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், அன்பு எனும் நல்ல தேன் கலர்ந்த அந்த பாடல், அன்பு யாரிடம் இருக்கிறது என்று கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் மாடி வீட்டு ஏழை என்ற படத்திலிருந்து எனது விருப்பமாக அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். எனது விருப்பத்தில் தான் அடுத்த பாடலும் டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், பி சுசிலா அவர்களும் பாடியிருக்காங்க சேர்ந்து. எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஆலங்குடி சோமு அவர்கள் பாடல் வரியில் வந்து அற்புதமாக எழுதியிருக்கிறார் ஆலங்குடி சோமு அவர்கள். அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இதோ வருகிறது எனது விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் கண்ணன் என் காதலன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்து சென்றது. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா, ஆலங்குடி சோமு அவர்கள் பாடல் வரியில் வந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்து கொண்டிருந்தது வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம், நேயர்கள் விருப்பமாக பாடல்களை சபரி இணையதள வானொலி ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்தது நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. ஏன்னா நிகழ்ச்சியில் வந்து உறவுகள் யாரும் வந்து இணைஞ்சி பாடல் பதிவிடலை, அதனால் எனது விருப்பத்தில் பாடல்கள் கொடுப்பது எனக்கு தான் நேரம் கடந்து செல்கிறது. அதனால் அன்பு உறவுகளை, பாடலை பதிவிட்டு பாடல்களுக்கு பதிவு கொடுத்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம்.

சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இரவு ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். தொகுத்து வழங்கும் நான் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இன்று முதல் சனி, ஆகையால் ஒரு பக்தி பாடல் கேட்போமா?

புரட்டாசி மாதம் முதல் சனி என்று, அதனால் ஒரு அழகான நாராயணர் பாடல் ஒலித்து சென்றது சிறப்பாக. அடுத்ததாக இரவு ராகம் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், பவானி, ரமேஷ், ஷாலினி, ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் ஒரு பாடல் இதோ.

அழகான இரண்டு பக்தி பாடல்கள் ஒலித்து சென்றது. உற்சாகமாக தூக்கம் இருக்க வந்தாலும் சரி ஓடிடும். மிச்சம் வரும் பாட்டுங்களை ரொம்ப உற்சாகமாக கேட்கலாம். பாடல் சிறப்பு. இப்போது ஒலித்த பாடல் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், பவானி, ரமேஷ், ஷாலினி, ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் படம் காசி. பாடல் நான் காணும் உலகங்கள். விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன், மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.

காசி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். இந்த உலகத்தில் தானே இருக்கீங்க அறிவு, வேற எந்த உலகத்துக்கோ போன மாதிரி பாடல்லாம் வருது. ஹரிஹரன் குரலில் பாடல் அருமை. விரும்பி கேட்ட சொந்தம், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் விஜயத்தை என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீரமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். விஜயக்கா வராங்க, விஜயக்கா வராங்க, பராக் பராக் என்கிறார் அறிவழகன் அவர்கள். நன்றி. மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து பக்தி பாடலுக்காக அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பக்தி பாடல் சூப்பர் அக்கா என்கிறார். சிறப்பு அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாய ஸ்ரீமன் நாராயணா ஆரம்ப பாடலே அசத்தல் பாடல் தேர்வு சிறப்பு என்கிறார். நன்றி, நன்றி தேன்மொழி. பாடல்கள் அருமை என்றும் சிவாய நம என்று கும்பிட்டபடி இருக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். அனுஷியா மேம் வாங்க. அனுஷியா மேம் நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் திருப்பதி வெங்கடாசலபதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்கள் மூடி அவரை கும்பிட்டபடி அதுவும் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார்கள். அனுஷியா மேமே வாருங்கள், வணக்கம், நலமா என்று கேட்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாட்டு சூப்பர் என்றும் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் அவர்கள் நாராயணன் பாடல் அருமை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். தீபாகுமார் அவர்கள் பாடல் பதிவு மிகவும் அருமை என்றும் வெங்கடாசலபதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். நன்றி, நன்றி சரத்து. தீபாகுமார் அவர்கள் வணக்கம் கூறியபடி சாமியை கும்பிட்டபடி நிற்கிறார். பாடல் கேட்டதற்கு தேங்க்யூ என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பெருமாள் பாடல் சிறப்பு சூப்பர் என்கிறார். தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து தேன்மொழி முருகன் அவர்கள் ஓம் நம ஓம் நம ஓம் நாராயணா அருமையான பக்தி பாடல் பாடலை கேட்டு பாடலை தேர்வு செய்த தம்பி சுப்பிரமணியனுக்கு நன்றி, நன்றி வாழ்த்துக்கள் என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். கடவுளை வணங்கியபடி உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். சிறப்பு நன்றி. தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். இப்போது ஒலித்த பாடலுக்கு சிறப்பு என்று சரத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சரத் அவர்கள். பாடல் அசத்தல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் சிறப்பான பாடல் அருமையான பாடலை தேர்வு செய்த அறிவழகன் மங்கை சகோதரருக்கு நன்றி என்கிறார். கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் இனிமையான இசை தந்த உலகத்திற்கு நன்றி என்றும் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வருங்கள், வணக்கம். நான் காணும் காட்சிகள் யாவும் இரண்டு கண்கள் ரசிக்கிறது, ஆனால் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. காசி படத்தின் அருமையான கற்பனை வரி கவிஞருக்கு வாழ்த்துக்கள் சிறப்பு நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் நான் எங்க அக்கா போகட்டும் இங்கேயே தான் இருக்கேன். ஓஹோ, அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் புன்னகை மன்னன் படம் பாடல் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. சித்ரா அவர்கள் குரலில் விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்கான பாடல் அது.

நான் எங்கக்கா போகட்டும், இங்கேயே தான் இருக்கேன் என்று அறிவு சொன்னதுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் யார் போகச் சொன்னாங்க என்கிறார். தீபா குமார் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், பாடலை தேர்வு செய்த சித்திக்கு என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று தேங்க்யூ என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் எண்ணெய் கொடுத்தேன், இந்த இனிமையான பாடலை எங்களுக்கு அள்ளித்தந்த நமது அறிவிப்பாளர் விஜய் அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி என்கிறார். நன்றி. தீபா குமார் அவர்கள் அவங்க சித்தியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த பாடலுக்கு அவங்க அன்பை பகிர்ந்துக்கிறாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள், நீங்கள் தான் அக்கா சொன்னீங்க வேற உலகத்துக்கு போயிட்டீங்களா அறிவுன்னு. சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான பாடல், இரவு நேரத்தில் கேட்க இனிமை. பாரதி தனபால் அவர்கள் ஊஞ்சலில் ஆடியபடி பாடலை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு, நைஸ் சாங் என்றும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் பாரதியை கேட்குறாங்க, இப்படித்தான் பாடலை ரசிக்கணும் என்று. இவர் என்ன திடீர்னு இப்போ பாட்டு போடுறாரு, தர முடியாது சார். இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு திருப்புட்குழி விஜயகுமார் அவர்கள் பாடல் போட்டிருக்காரு, இப்போ தர முடியாது, நாளைக்கு. தலைவரை ஊர்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன், போனா பண்ணி பார்க்குறேன், எடுக்கவே மாட்டேன்றாரு. திருப்புட்குழி விஜயகுமார் அவரை படவேடு பிரியா வீரமணி அவர்கள், வாருங்கள் ஐயா நலமா இருக்கீங்களா என்று கேட்கிறார். பாரதி மேம் அவர்கள் ஹார்ட்டை காட்டுகிறார் அழகாக. நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் படம் அதிசய பிறவி பாடல் சிங்காரி பியாரி பியாரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்

அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகன்ரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தின் பாடல்.

சென்னையிலிருந்து பாரதி தனபால் அவர்கள், எனது அக்காவுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்கிறார் வெட்கப்பட்டபடி. நன்றி நன்றி. மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள், பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சி என்றும். நன்றி சார். எட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், பாடல் நைஸ், அருமையான பாடல் என்றும், அருமையான பாடல் என்றும். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், சிங்காரி உன் பின்னால் திரும்பிப்பார், என் நினைவுகள் எல்லாம் உன் பின்னால், என் உன் நிழலாக தொடர்ந்து வரும், நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கிறேன் பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்கிறார். பாரதி போட்ட போஸ்டர் ஏன் ஒரு மாதிரி கால்லாம் நடுங்குது அவங்களுக்கு, அந்த மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு பேஸ் மாடம் வீக்கா அவங்களுக்கு. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், படம் ராஜாதி ராஜா, பாடல் மலையாள கரையோரம் கவி பாடும் குருவி என அழகான பாட்டு. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள், விருப்பத்தில் பாடல் இதோ.

ஒலித்து சென்ற அந்த அழகான பாடலின் படம் ராஜாதி ராஜா. மனு அவர்கள் குரலில் பாடல் மிக அருமை. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் விருப்பத்தில் பாடல் ஒலித்தது.

படவேடு பிரியா வீரமணி அவர்கள். கவிதைக்கு மோகன் ரங்கன் சார் அவர்கள் நன்றி என்கிறார். வேற லெவல் பாடல் என்றும் பாடலை வழங்கிய ஆர்ஜே விஜி அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார் பிஎம்ஆர். நன்றி நன்றி சார். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் பதிவு அருமை, சூப்பர் சூப்பர் என்கிறார். சூப்பர் ஸ்டாரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு. படவேடு பிரியா வீரமணி அவர்கள், நாளை காலை 8 மணிக்கு போஸ்ட் வரும். உறவுகளே உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிடலாம் இசை ராகம் நிகழ்ச்சிக்கு, சிறப்பு. பாரதி மேம் அவர்கள் அழகான ஒரு பொம்மை, சூப்பராக தலையை தலையை திருப்பது ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி. பூனை மாதிரி எட்டி பார்த்து சிரிக்குது, சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் பாடல் சிறப்பு என்றும் மனதை தொட்ட பாடல் என்றும். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், மலையாள கரையோரம் பெண் எழுத்துக்களுக்குள் மறைந்திருப்பது நீதானே. மலையாள கரையோரம் பெண் எழுத்துக்களுக்குள் மறைந்திருப்பது நீதானே, எனக்குள் மறைந்திருக்கிறாய், எனக்குள் கவிதையாய் வருகிறாய், என் விழிகள் நீ விழிக்கும்பொழுது நான் மறைக்கிறேன் உன்னால். எனக்கு மிக மிக பிடித்த பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்கிறார். சென்னை பாரதி தினப்பல் அவர்கள், சிறப்பான பாடல் அருமை என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், மலையாள கரையோரம் கவி பாடும் குருவி, அருமையான பாடல், சிறப்பான பாடலை தேர்வு செய்த ருக்மணி அம்மாளுக்கு அம்மாள் அவர்களுக்கு நன்றி, சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி. அடுத்த பாடலாக இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் சலங்கை ஒலி பாடல். நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் விரும்பிய சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுக்கான பாடல் இதோ வருகிறது.

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்.

சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி எஸ்பி சைலஜா இவர்கள் குரலில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுக்காக அருமையான பாடல் ஒலித்து சென்றது.

தேன்மொழி முருகன் அவர்கள், பாரதி இப்படி ஸ்டிக்கர் எல்லாம் எங்கிருந்து எடுக்கிற, சூப்பராக இருக்குது என்று கேட்கிறார். அதற்கு பாரதி தனபால் அவர்கள், யார் அதுன்னு எட்டி பார்க்குறாங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் சிவன் பார்வதியை கண்முன் கொண்டு வந்த அழகான அருமையான பாடல் என்றும், இசைத்தரம் அருமை என்று எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தீபா குமார் அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்து உள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், பாரதி தனபால் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், தீபா குமார் அவர்கள் ஆஹா அருமையான பாடல், அடடா ஆஹா என்று பாரதி தனபால் அவர்களும், தீபா குமார் அவர்கள் சிறப்பு சூப்பர் பாடல் என்றும், அழகாக சின்ன குழந்தையாக மாறி அருமையாக டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் பாரதி தனபால் அவர்கள், அழகான பாடல் என்று மலர் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் சிறப்பான பாடல், பாடலை விரும்பிய சகோதரர் ராஜேஷுக்கு பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் விஜய் அன்னைக்கு நன்றி நன்றி, பாடல் சூப்பர் சூப்பர் என்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்திலிருந்து சங்கர் அவர்கள் விருப்பத்தில், மனச மலிச்சு நீதாயும் இடுப்பில் சொருகிற என்ற இந்த பாடல் படம் கண்ணுபட போகுதையா, இது வருகிறது பாடல்.

அருமையான அழகான உற்சாகமான பாடல். இரவு நேரத்தில் தூக்கமெல்லாம் போயிருக்கோம், பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் அவர் தூங்கிட்டார் போல, நம்மளெல்லாம் விழிக்க வச்சுட்டு அவர் தூங்கிட்டார். கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து பாடல் சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்திலிருந்து சங்கர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இசைத்தரம் அருமை, கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்று, அருமையான பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் பிரமாதம் அருமையான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், பாரதி தனபால் அவர்கள் அழகாக அவர் ஜோடியுடன் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார், செம்மையாக இருக்கிறது. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் பாடலை கேட்டவருக்கு கை கொடுத்து பாராட்டுகிறார், சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் இரண்டில் ஒன்று பாடல் சங்கீத பூமழையே, செமசாங் இது. விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருது.

பாரதி தனபால், சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் சூப்பர், அருமையான பாடல் என்றும் அழகாக நடனமும் சூப்பர், பாடல் தேர்வு அருமை என்கிறார். தீபாகுமார் அவர்கள் சங்கீத பூமழையே பாடல் மிகவும் அருமை, பாடல்களை தேர்வு செய்த படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், அழகான குழந்தை அருமையாக டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறது பாடலை கேட்டு. தேன்மொழி முருகன் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், ஆஹா அருமை என்றும், அற்புதம் என்றும். தீபாகுமார் அவர்கள், இசைத்தரம் அருமை, ஆஹா அருமை என்றும். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், உன் அன்பு எனும் நோயில் என் பக்கம் இருந்தும் நான் தனிமையை உணர்கிறேன், உன் பாசத்திற்காக இயங்கும் இந்த நொடியில் விலை கொடுத்து வாங்க வழியில்லை, பாசம் என்ற ஒற்றை வார்த்தை தேடி அலைந்தும் கிடைக்கவில்லை சங்கீத பூமடியில், உன் மடியில் நான் தேடிய அன்பு எனக்கு நான் தான் என்பதை இந்த வாழ்க்கை அடிக்கடி எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆனால் அதை நான் யோசிப்பதே இல்லை. என் விழிகளில் நீரை துடைக்கும் விரல்கள் அல்ல, என் கண்ணீரும் துடைக்கும் உன் பாசத்தில் நான் வாழ நினைக்கிறேன், தினம் தினம் உன்னை நினைக்கிறேன் உன் கண்கள் காணும் வரை, உயிர் என்று உன்னை நினைத்த இதயத்தில் உயிரற்ற வலிகளையும் ஓயாத சங்கீத காதல் பூமழை அல்ல, இன்று கண்ணீரையும் பரிசளித்து தந்துவிட்டாய் பெண்ணே. காதல் நோய்க்கு மருந்து ஏது என்று தெரியாமல் பாதி தூரத்தை கடந்தே வந்துவிட்டேன், காத்திருப்பேன் காத்திருப்பேன் உனக்காக. என் விருப்பப்பாடலை சபரி வானொலியில் காற்றலையாய் காதுகளுக்கு தேனாய் சங்கீத பூமழையை ஒலிக்கவிட்ட அறிவிப்பாளர் ஆர்ஜே பிஜி சகோதரிக்கு நெஞ்சம் கனிந்த நன்றிகள். என் விருப்பப்பாடலை கேட்டு ரசித்து பதிவு தந்த அன்பு கரங்களுக்கும் நன்றி. சிறப்பு சிறப்பு, கவிதையோடு நன்றியும் சிறப்பு. நன்றி நன்றி. அடுத்த பாடல் சபரி வானொலி வழங்கும் இரவு ரகம் நிகழ்ச்சியில் மஞ்சள் மகிமை படம் பாடல் மை டியர் மீனா என்ற பாடலை தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் மும்பையில் இருந்து தேனரசு அவர்கள், விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. மும்பை தேனரசு அவர்கள் விருப்பத்தில் பாடலை ஒலிக்க விட்டதற்கு நன்றியும் கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் எஜமான் பாடல் ஒரு நாளும் உனை மறவாத பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அம்மா ஆலங்குளம், அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி, பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

எஜமான் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த் மௌனிஸ், மகதீஸ் மகி பிரதிகா, அலெக்ஷா நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தீபாகுமார் அவர்கள் பழைய பாடல்கள் என்றும் இனிமை, பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். சிறப்பு தீபா. படவீடு பிரியா வீரமணி அவர்கள், சபரி வானொலி இயக்குனர் அவர்களுக்கு ஒரு பரிசு பாடல் கொடுங்கள் சகோதரி. எதுக்கு அவருக்கு பரிசு பாடல்? அவர் தூங்கியிருப்பார். பதிவு போடாமல் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு பரிசு கொடுக்க சொல்கிறீங்களோ? பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆனால் அதனால் இந்த பதிவு. அவர் கேட்கும்போது கொடுக்கலாம் என்று சிரிக்கின்றேன். எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று தீபாகுமார் அவர்கள். நன்றி, நன்றி தீபா. பாரதி தனபால் அவர்கள், சிறப்பான பாடல், அருமை என்றும். தீபாகுமார் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும். பாரதி தனபால் அவர்கள், தீபா பாடல் அருமை, பாடல் சூப்பர் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் அருமை என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள். சிறப்பு மகிழ்ச்சி என்று ரஜினியை கண்முன் கொண்டு வந்து செம என்கிறார். தீபாகுமார் அவர்கள் ரஜினியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரதி தனபால் அவர்கள் கோஷ்டியோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். சிறப்பு. படவேடு பிரியா வீரமணி அவர்கள், ஒரு நாளும் முனை மறவாத வரம் வேண்டும் என்று. என்றுதான் ஒவ்வொரு நாளும் அந்த அலைக்கடலை தொடர்ந்து அந்த அலைகள் கரை சேர முடியாமல் தொட்டு செல்லும் அலைகளைப் போலத்தான் ஒரு நாளும் முனை மறவாத என் நெஞ்சின் சில ஆசைகள் தொடர்கிறது. எனக்கு மிக மிக பிடித்த பாடல், சூப்பர் அருமை, அருமை என்று சூப்பர் என்று பதிவிட்டிருக்கிறார் படவேடு பிரியா வீரமணி அவர்கள். அருமை, அருமை, நன்றி. தீபாகுமார் அவர்கள் ரஜினியை கண்முன் கொண்டு வந்து மகிழ்ச்சி என்கிறார்கள். பாரதி தனபால் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடலை தேர்வு செய்த தீபாமா உனக்கு நன்றி, பாடலை அருமையாக வழங்கிய விஜய் அன்னைக்கும் நன்றி, சூப்பர் என்கிறார். நன்றி தேன்மொழி. படவேடு பிரியா வீரமணி அவர்கள், தூங்கவில்லை சகோதரி, இந்த பதிவை 9 பேர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பதிவு தான் வரலன்றீங்களா? போட்டால் போடுறாங்க, போடலன்னா போகிறாங்க. போ அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வணக்கம் சென்னையிலிருந்து பாரதி தனபால். விருப்ப பாடல் உறவுகள் தொடர்கதை, செம சாங் பாரதி. நம்ம பொன்ராஜ் அண்ணனுக்கு பிடிச்ச பாட்டு தெரியுமா? படம் அவள் அப்படித்தான். விருப்பம் பாரதி தனபால், சென்னை பாரதி தனபால், காவியா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ.

அவள் அப்படித்தான். திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் உரித்து சென்றது செம சாங். இது யேசுதாஸ் அவர்கள் குரலில் விரும்பி கேட்ட சொந்தம். சென்னை பாரதி தனபால், காவ்யா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். அடடா ஆஹா என்று பாடலை ரசித்துக் கொண்டு பாடல் சூப்பர்பு என்றும் பாரத் தனபால் அவர்கள் ஆமா என்கிறார் குழந்தை வடிவத்தில் சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் பாடல் ஆஹா அருமை என்றும் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அற்புதம் என்கிறார் பாரதி தனபால் அவர்கள் அடடா ஆஹா என்றும். மிக்க நன்றி, பிரமாதம் கலக்குங்க என்று பாடல் வழங்கியதற்கு நன்றி, நன்றி பாரதி தெரிவித்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் உறவுகள், தொடர்கதை, உணர்வுகள், சிறுகதை, இனிமையான பாடல். கே ஜே யேசுதாஸின் குரலில் பாடல் இனிமை, இனிமையான பாடலை தேர்வு செய்த பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் என்கிறார். நன்றி பாரதி தனபால் அவர்கள் பாடல் இனிமை, சாரி செம என்று ஹார்ட்டை கையில் ஏந்திய வண்ணம் கொடுக்கிறார் சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் தொடர் அவள் என்ன தொடர்கதைதான் பாரதி அத்தை பாடல் மிகவும் அருமை, பாடல்களை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் பல என்கிறார். அதற்கு சிறப்பு என்று பாரதி தனபால் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும் ஏஸ்தாஸை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சரியான பாடல், மிகவும் அருமை, சூப்பர் என்றும் தீபாகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி அருமையான பாடல் என்றும் அற்புதம் சூப்பர் என்றும் தீபா அப்படி சொன்னதுக்கு பாரதி அழகா தலையாட்டிக்கிட்ட குழந்தை வடிவத்தில் சிறப்பு. அன்பை மலர் மலர் மாதிரி தூவிக்கொண்டு பாரதி தனபால் அவர்களும் கை கொடுத்து பாராட்டுகிறார். ஊஞ்சலில் ஆடியபடி பாரதி தனபால் அவர்கள். படவேடு பிரியா வெறுமணி அவர்கள் உறவுகள் ஒரு தொடர்கதையாக நான் இருக்கிறேன், சாரி உறவுகள் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் சில உறவுகளிடம் பாசத்திற்காக ஏங்கி அவர்களிடம் பழகுகிறோம், ஆனால் இறுதியில்தான் நமக்கு தெரிகிறது அவர்கள் பாசம் காட்டுபவர்கள் அல்ல என்று கற்பிக்கிறார்கள். நமது சொத்தை விற்றாலும் விற்கலாமே தவிர பாசத்திற்காக விற்கக்கூடாது, அது பாதியில் தொட்டும் தொடராமலும் தொடர்கதையாக ஆகிறது. அருமையான கருத்துமிக்க பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்கிறார் சிறப்பு. நன்றி. இரண்டு முறை பதிவிட்டால்தான் சிலருக்கு புரியும், அதனால் இரண்டு முறை பதிவு. புரியலை சார், என்னதுன்னு தெரியல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக படம் நிழல் நிஜமாகிறது பாடல் இலக்கணம் மாறுதோன்னு அழகான பாடல் விரும்பி கேட்ட சொந்தம். சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பிபி வாணிஜிராம் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். ஆனால் அவங்க தூங்கிட்டாங்க போல.

தேன்மொழி முருகன் அவர்கள், இதை படிக்கிற நாங்கள் எல்லாம் புரியாதவங்களா என்று கேட்கிறார். ஒன்று ஒன்று புரியாமல் இருக்கிறதே நல்லது தெரியுமா? பாரதனபால் அவர்கள், அகிலா உங்கள் பாடல் அருமை சூப்பர் என்றும், அற்புதம் பாடலே பாடல் மனதை தொட்ட பாடல் என்றும் எங்க பாரதனபால் அவர்கள். தீபாகுமார் அவர்கள், இலக்கணம் மார்மோ பாடல் அருமை அருமை பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் என்றும், சிறப்பு பாடல் மனதை தொட்ட பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், இன்றைய இரவு ராகம் நிகழ்ச்சி உற்சாகமாக அருமையாக சென்றது. வெகு தொலைவில் இருந்தாலும் பாடல்களை அழகாக தொகுத்து வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜய் அண்ணி அவர்களுக்கு நன்றி நன்றி. சபர் சொந்தங்களை தவிர நம் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு நன்றாக சிறப்பு பாடல்களை கேட்டு நன்றாக மகிழ்ந்தோம். பாரதி, தீபா, விஜயண்ணி, நான் உட்பட நன்றி விஜயண்ணி. சிறப்பு சிறப்பு தேன்மொழி, நன்றி நன்றி. படவீடு பிரியா வீரமணி அவர்கள், நான் எல்லோரையும் குறை சொல்லவில்லை, ஒரு உறவுக்கு பதில் கொடுக்கிறேன். கவிதைகளாக பாடலுக்கு பதிவிட்டேன். எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தேன், பதில் வரவில்லை. அதனால் தான் சகோதரி, அதை ஏன் அந்த கண்கள் மறுக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் இந்த பதிவு. சகோதரி, அந்த உறவுக்கு தெரியும் என்பதற்காகவே நான் அப்படி பதிவிட்டேன். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இரவு வணக்கம். இரவு ரகம் நிகழ்ச்சி அழகாகவும் அருமையாகவும் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் விஜயத்தை அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தீபா. தேன்மொழி முருகன் அவர்கள், அந்த உறவு எனக்கு தெரியாது அல்லவா, நான் எல்லா பதிவுகளையும் அருமையாக படிப்பேன், அதற்கு பதில் கொடுப்பேன், அது என்னோட பழக்கம். பாலசுப்ரமணியம், உங்கள் ஊர் பேரை சொல்லுங்க சார். இனிய இரவு வணக்கம், ஒரு பாடல் பதிவிடலாமா? நிகழ்ச்சியே முடிஞ்சிருச்சு சார், சாரி. தேன்மொழி முருகன் அவர்கள், அந்த அம்மா இப்படி தான் பாட்டை கேட்டிருப்பாங்க, தூங்கிடுவாங்க. என்ன சிரிக்கிறாங்க பாரதி தனபால் அவர்கள், அருமை. நிறைவான பாடல், நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடல் அருமையாக ஒலித்து சென்றது. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வந்தது. தொகுத்து வழங்கிய நான் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய அரசகுமாரன். பாடல்களை அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, தூங்காமல் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தற்போது யுஎஸ் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.